0: மாட்டாள். அக்கா போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லைண்ணா. பாட்டி, பாட்டி, யோ பாவம் தூங்கியாச்சு.
1: இதொன்னு வாங்கி வைக்கோ, எந்தாலும் சார் தந்தாச்சாலே.
0: கவலைப்பட வேணாண்ணா, இங்க நான் இருக்கல்லே, ஸ்வீட்ஸ் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் அண்ணன், காஃபி போட்டுட்டு வரேன்.
1: ஐயோ ஒன்னும் வேண்ட தானே.
0: அது சரியல்ல அண்ணா, நீங்க காஃபி சாப்பிட்டு தான் போகணும், அது எங்களோட வழக்கம். இதோ
1: வந்துட்டேன்.
2: வந்துட்டியாடா அனந்தன், வந்துட்டியாடா?
1: இல்ல வந்துட்டில்லம்மா, சார் வீட்டில் கிடக்கான, ചെറിയൊരു പനി, മാറിയാൽ വേഗം വരും, പാട്ടിയമ്മയെ
2: കാണാം. മുത്തു പോനതപ്പുറം പോന പയനം തന്നെ. കേളടാ കണ്ണാ, നാനേ ഒരു കൊലകാരി, உனக்கு தெரியுமா எப்படி வருவாள், எதுக்கு வருவாள்? அவன் இந்த கொலகாரியை பார்க்கறதுக்கு எதுக்கு வருவாள்? துளச்சு நான் அவனுடைய எல்லாச்சியுடையும் வாழ்கை இந்த கையால தான். எல்லாத்தையும் பார்த்து நான் இங்க சாகாது, எல்லோருக்கும் கஷ்டம் கொடுத்து படுத்துட்டு என் சாவுக்கு காத்துட்டிருக்கேன். ஆனா இந்த சபிக்கப்பட்டவளுக்கு சாவு இன்னும் வரல. இந்த மாதிரி ஒரு கெட்ட ஜென்மத்துக்கு சாவு எப்படி வரும் தெரியலடா கண்ணா, தெரியல.
1: தனா, தனலட்சுமி,
0: என்ன பாட்டு இது? அழாதே, யாரென்னு நினைச்சிட்டியது? யாரு என்ன ஒன்னும் தெரியாவே எந்த விஷயத்தை பத்தி பேசுறது? காப்பி வேணுமா பாட்டி?
2: வேணா, ஒன்னும் வேணா.
0: நிம்மதியா தூங்கு பாட்டிமா, நான் இங்க இருக்கல, தூங்கு, தூங்குமா. அண்ணா கலப்படாதீங்க, அடிக்கடி பாட்டி இப்படிதான். அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க. சிட் அவுட்ல டேபிளில் காஃபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு, அங்க இருந்த காஃபி சாப்பிடலாம். காஃபி சாப்பிடணா?
1: அல்ல, தனலட்சுமி காஃபி குடிக்கணும்லே.
0: ஓ, நான் அப்புறமா சாப்பிடுறேன்.
1: ஒன்னு சோதிச்சோட்டே.
0: சொல்லண்ணா.
1: பாட்டியம் எந்தினான் இங்கே விஷமிக்கிறது? கரையுனது கண்டப்போ வல்லாத்த விஷமம்.
0: அது வந்து ஒரு பழைய பெரிய கதை, சொல்ல வந்தா கொஞ்சம் டைம் ஆகும் அண்ணா.
1: ஆ மடத்தின் பூமுகத்து நின்னும் தனலட்சுமி என்னை கொண்டு போயது அனந்தராமன் சாரின் இனியும் ஞான் அறியாத்த கதகளோட ஆழங்களிலேக்கான. அதில் ஆ நாட்டில் வலிய ஒரு அச்சுக்கப்பியொக்கே நடத்தி ആ നാടാകെയും പലഹാരങ്ങൾ ഉണ്ടാക്കി വിറ്റുപോന്നിരുന്ന ഒരു കുടുംബം, അതിലെ ഒരു അംഗമായ മുത്തലക്ഷ്മിയുടെയും അവിടുത്തെ തന്നെ ഏറ്റവും വലിയ ധനിക കുടുംബാംഗമായ അനന്തൻ സാറിന്റെയും പവിത്രമായ പ്രണയകഥയുടെ അകത്തളങ്ങളിലേക്കാണ്. ഇതേ തുടർന്ന് അനന്തരാമൻ സാർ തന്റെ മഠത്തിലുണ്ടായ ആദ്യത്തെ ശക്തമായ എതിർപ്പൊക്കെ ഇല്ലാതെയാക്കി സാർ തന്റെ തിരുമണത്തിനായി കാത്തിരുന്നു. ഒപ്പം ആ രഥോത്സവ നാളുകളിൽ താൻ നോറ്റ പ്രണയം പൂവിടുന്നതും കാത്ത് മുത്തലക്ഷ്മി അക്കനും കാത്തിരുന്നു. പക്ഷേ ആ കല്യാണം നടന്നില്ല, മുത്തലക്ഷ്മി അക്കൻ മരണപ്പെട്ടു.

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: பேசாம இரு சேது, நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்து இந்த ரதோத்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா
1: தெரியும்
0: அனந்தண்ணா,
1: சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?